0: கருதிக்குது இந்த தை. ஐயா அப்பா இந்த தை.
1: நின்னை கட்டி ஒரு கட்டு எம்பல கூட்டிய நல்லட நாட்டம்பல மூப்பராண்டா ஒராதே கடத்தி வெட்டும் மேலக்காரன் மூப்பராண்டா ஐயா அப்பா இந்த தை.

0: கத்தை கத்தி கத்தி கத்தை கத்தி கத்தி கத்தை கத்தி கத்தி கத்தை ஐயா அப்பா கத்தை
1: கத்தை

கண்ணனை உணரட்டு, மேக வசந்தம் புலரட்டு. நிறைய தங்கனை நிறையட்டு, ஹரித விப்ளவம் படரட்டு.